ஓம் கங்கணபதியே நமஹ. ஓம் கங்கணபதியே நமஹ. ஓம் கங்கணபதியே நமஹ. ஓம் கங்கணபதியே நமஹ. ஓம் கங்கணபதியே நமஹ. ஓம் கங்கணபதியே நமஹ.